கடுவன மறைய கிரின் பணம் கொட்பணம் அரட்ராக்கும் பண்பினார் அஞ்சு சிற்பல் மகுபடிடேகனே பீரட்ரைமே காயா வயிற்ற போறீங்கமே சிற்பல் மனஞ்சுவாங்க கடுவாக்கல் நீங்கக்கா மினி பெற்றிங்கற லெப் நீங்க மற கொம்பாராங்க தஜிம் கலையகலேயும் கடு வாக்கல் நீங்க தஞ்சு நம்மடாஜிம் கொம்பாரா மற லெப் நீங்க என்னை கவியாவா இன்னை கவமாயினி எக்கிரின் டெனாட் மைனி கேட் கேள்லாமா கடு மாமாய்க்கா சேப் டமத்தா ஏ டொப்பாக் நஞ்சுவான் கொமா சிட் பெல் கொடிகி நஞ்சு ரைட் சைட் கடு மாமாய் நுக்குன்யு மோ பனாடே நாம் நிற்கேம் கைனி கவியாவா மினங்க சேப் இனியு சேவட நபத்னு நஞ்சு சிட் பெல் கியூ டாங்கர ட்ராவலிங் நம்துரன்